0: சால் ராபாய் சால், ஒழு பத்தம் ஆபேசே, ஏ நில் தொலுப்பு. ஒரு நோக்கராஜோ, எல்லா. காவேசும் கோடு மாய்காட்ரா பாபு. ஜகபத்திகார்த்தேன் பாவருந்தாலே. தாத்திரம் பேட்டு ஓடு தோமுள்ளாகா, தோடல்லிருக்கு தாதிகனுத்தோ.
1: சூடுரே, ஆ செந்தரவதன தல்லி, தர்மாஜிரவு தானம் ஒதுலுத்தானி. காமேசும் கூடு கோதிகாட்னாக்கலாக பதைக்கராலு லாகேத்தாமன் சோத்தன்னாடரே.
0: அம்புருத்து வல்லான்டே ஆடிக்கேட்டேன் சு. புல்லான்டு தர்மாஜிரவுனு போக்கனிட்டே சிந்தி.
1: தின்தச்சா கொய்யா, பதைக்கரால தோட முக்கா சுன்னு முக்கலா பட்டு கூக்குந்தி கதரா பாவு.
0: ஜாம்மன் ரோட்டு காண்குந்தி தோட. தான் தோட தாட்டத்தே காணி மான் சைட்லோக்கு நேருக ரோட்லோன்ச்சு ராலேங்கன்னா. பலன்லோக்கு ஐதே பரலேது. பேட்டரி எடுத்தே தோட்டனோன்ச்சு சராசரி மெயின் ரோட்லோக்கு இங்கடி போது. ஓ பக்க சல்லக கெட்டவ் சடேசே உனக்கோ. ஏதோ கட்டானிக்கு சோகானிக்கு படுன்றதான் நாகோலா. எல்லாம் நோக்கராஜு எல்லு செப்பு அமிர்த்து வலிக்கு. தோட்ட ஏதோ காடிக்கு கட்டுக்குனே இச்சேமன் காதன்ட்டே தத்தாவேது சரிப்பேத்தம் சிம்பேத்தம் தோட்ட கழிப்பேத்தம் எல்லாம் நோக்கராஜு.